பச்சாசோ பச்சாயி தீடிருக்க தீடிருக்க தூக்கத்திக்க பச்சாசோ பச்சாயி தீடிருக்க.